நிகழ்ச்சி கிணந்துள்ளாரு. எஸ்டிஎம் காலேஜ் தான் சமுதாய பானொலி ரேடியோ நீனாதா 90.4 FM. பொறுத்து சரியாது பத்தஞ்சு கண்டையா வந்துண்டு நான் வந்து பொறுத்தோடு துளு சினிமா பதுக்கலின்னு கேன்வாரு.

0: சாமான் நம்ம சோப்பு உடைக்கணும், நான் பேசிட்டு வைக்கணும், செட்டனே போல பேசிட்டு வைக்கணும், சோப்பு உடைக்குது கொஞ்சம் கரடிகள் நீட்டு பாடுது இது ஐநூறு தைக்கண்டா ஒக்க நிஜின்னு உப்பு கொடுக்குற தைக்குது தைக்குது சரி இன்னொரு மவுத் வாஷம் திக்கணும் நிஜ உப்பு சால்ட் வாட்டர் உப்புல வாங்க பள்ளி அத்தனை மவுத் வாஷம் தான் திக்கணும் அங்காடிட்டு ஐநா நீர் நீர் மருந்துன்னு கொஞ்சம் அர்த்த கிலோட்டர் நீருக்கு பாடு மிக்ஸ் பண்ணி டைட்டில் பாய் முக்கில்த்தண்டா பாய் துர்வாசனை எல்லாம் போகணும் ஃப்ரெஷ் ஆகும் நிஜிதா வந்து சரியாகும்.
1: ಡಾಕ್ಟರ್ ಈತಾಂಟ ಈ ಕೂಲಿದ ಆರೋಗ್ಯ ನಿಂಚ ಕಾತುನಲ್ಲಿ ಪನ್ಪಿನ ವಿಷಯದ ಬಗ್ಗೆ ಮಸ್ತ್ ಮಾಹಿತಿ ಕೊರಿಯರೆ ಇರೇನು ಸುಲ್ಮೆಲ್ಲ.

மாத்திரைகளா நமஸ்காரம். யான ஹள்ளிமனை ஹைதராளி பண்றது கொய்யூரு. யான்ல ரேடியோ நீனாதான் கேனந்தில் லைக் சகாரம் அல்பிளே ரேடியோ நீனாதான் 90.4 FM உன்னை நிகழ்வு மாத்திரலா கேன்லே குஷிப்படையிலே.